0: வெல்கம் சாய்.
1: ஹலோ அபய்.
0: நல்லா இங்கிருந்து பாட சோல்ஃபுல்லா எமோஷனலா கேட்குறேன். எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க.
1: ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த பல்லவி மட்டும் பாடுறீங்களா?

0: வெல்கம் சாய்.
1: ஹலோ பை.
0: நல்லா இங்கிருந்து பாடு, சோல்ஃபுல்லா எமோஷனலா கேட்குறேன், எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க.
1: ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த பல்லவி மட்டும் பாடுறீங்களா?